கருட்டியாங்கும் மன்றும் பமலேமே அபில மராளி மமிஞ்சாயா கருட்டியாமன்றும் பமலே அபில மராளி மமிஞ்சாயா கருட்டியாங்கும் மன்றும் பமலேமே அபில மராளி மமிஞ்சாயா கருட்டியா.